சர்பனாகுவே தேசினி தில்லலேகீர் கமோ யம் பலாகத் மினேயோது சர்பனாகுவே